0: 那我粉
1: 啊 ，yes yes， 你们那边 Ryan 在哪里？啊 ，shout out 你们过来给的 second year survey in JS student lo Unitech Emsol na good night lo gata lain lo play sure not forgetting na lilik tumista lo gwerka bobilin Jerry na Jemima.